ஜெபம் பண்ணி சமசம சலத்தை பிரதஸ் நீங்கள் ஞாபகம் பார்க்கிறது.